ஆகாஷ்பாணி இட்டாநகர் ஹிலோ லூசிர் போல் லோயிகோல அலோகன் நான் ஜூத் ஆர் ஹொக் கலோமிங் கினாகும் மெல்லின் ஜி டாக்னாங்கோ டாக்சபேத்த சீஃப் மினிஸ்டர் பேமா கந்து மலோ டாக்டர் பிங்கே துலோம் நே பாங்நாம் ஜாப் மு டாக்லா மு க ஹிமா எம் யாஜாலிலோ ஹாதும் ஜாப் டோலா காலிக் ஜித்து சோசியல் மீடியாலோ போஸ்ட் டோலா சிஎம் மென்லா உரோம் பெங்கே துல்லோம் மு கோமின் ஹோ இன் லோக்க பூத் பொத்ரூப மு துப இன் கோயே ஒக்க உர ஸ்டேட் ஹோக்க இண்டிஜினியஸ் லீடர் ரூ லோக்சின் தப காப நாம் அக்கென் கோ நாக்கு எம்லா மென்து உரோம் பெங்கே துல்லோம் க இண்டிஜினியஸ் ஐடென்டிட்டி எம் ஏம் மாப்ஜுக்கா எம்லா நீத்தோம் தோ இக்குகலா ஏனாம் எம் ஹுரும் ஹுரும் லோப மு பக்காம்ப தொல்பக்க எம்லா சிஎம் காந்து மு மென்தாத்து மலோங்கோ க ஸ்டேட் க கவர்னர் லெப்டினன்ட் ஜெனரல் ரிட்டையர்ட் கேதி பர்நாயக் மு லோக் பவன் லோ ஸ்டாஃப் ப இலாயன ஸ்ரீமதி மீனாத்தி டக்குயா நே லோக் பவன் இட்டாநகர் லோ கவர்னர் சைட்டேஷன் ஒக்க கேஸ் அவார்ட் முர்கோ 20,000 கோ மு க டியூட்டி மு கப்ஜாலா இலாயன் நாம் லகப ஜிலேன் ஜித்து மலோ வெஸ்ட் சியாங் டிஸ்ட்ரிக்ட் ஆலோலோ 9th ஹாங்பன் தாதா மெமோரியல் ட்ரோபி ஸ்டேட் லெவல் அண்டர் 16 புட்பால் ஒக்க வாலிபால் டோர்னமெண்ட் இரோப் கத்து அசோக் சக்கர ஹங்பன் தாதா நே பாங்நாம் ரூப மு பாதுலா அஞ்சு திக்கு கான்ஸ்டிட்யூன்சி டிஸ்ட்ரிக்ட் ஒக்க ஸ்டேட் லெவல் லோ டோர்னமெண்ட் இபோ கெத்னாக்க எம்லாசின் மேம்பாஜிதா தூ மலோ டோர்னமெண்ட் இரோப் கதாக் லோ பாய்ஸ் கேட்டகரி அண்டர் 16 புட்பால் எம் வேஷியாங் ஒக்க சியோமி எத்துகா மீன்ஸ் நம்ம வான் வான் லோக்க கதா ஹிகே குபா எம்லாசின் மேம்பாஜிதூ மினிஸ்டர் ஃபார் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் வியூராம் வாகே மு மலோ பக்கே கேசங் டிஸ்ட்ரிக்ட் சிஜோசாலோ ரபர் ப்ரொடியூசர் சொசைட்டி ஆபீஸ் கம் ட்ரெயினிங் ஹால் கோ மொக்கோக் ஜித்து நிர்ம வாகே மு மென்லா சிஜோசா ஹிகி ரபர் கல்டிவேஷன் இனாம் லகாப கொதே சமாஜ் அல்து ஒக்தாயாலோ நீகாத்தம் அல்லுப ட்ரெயினிங் ஒக்க கைடன்ஸ் ஜித்தா போலோ பாகியாயாருப ஐன் முர்க்கோ எம் புல் பாலா ஏ தேக்கோ தோது நாக்க எம்லசின் பரோக் ஜாப் மெங்கன் ஜித்து மெங்கனாகோம் ஹிம் நுனு ஆகாஷ் பாணி இட்டாநகர் லோக்க தப்பாது கொமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் ஞாத்தோ துக்கம் மு 38 பாசிகாத் இஸ்ட் க எம்எல்ஏ தப்பிதாரங் 37 பாசிகாத் வேஸ்ட் க எம்எல்ஏ நினோங்கிரிங் ஒக்க 39 மபோ க எம்எல்ஏ ஒக்கென் தாயங் முன்னம் லக்கென் கோப ஏ பாம் து பாம் ஹிதுல்லா மலோ இண்டஸ்ட்ரியல் இஸ்டேட் 2 மைல் சோமில் க பாயிர் பாசிகாத் லோ துலாங் பியோர் இடபிள் ஆயில் ஃபேக்டரி கோ மொக்கோ ஜித்து நிலும் நித்த ஆகும் நகாத்தம் அகோம் ஜாப்துல்லா துக்கம் மென்லா அழக இக்காமேங் கல்லா மு நம்ம சக்சஸ் தோப இத்தா நம் லகாப இக்கா நம்மம் கேரக் தோப இலா எரு தோலாக்க அம்லசின் தோய் மொத்தாத்து 2027 அஞ்சி ஹோகோ அக்னிவீர்லோ ரிக்ரூட்மெண்ட் இத்தா நம் லகாப அக்னிவீர் ரிக்ரூட்மெண்ட் கோமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எம் கார்த்தோனா ஜூன் போல் லோக் என் தாரிக்லோக்க இரோப் லேலா லோயிகோலா லோன் தாரிக்லோப டெசிக்னேட்டட் எக்ஸாம் சென்டர்ஸ் கத்ரூலோ இக்ஜிஏ அம்லா மெங்கன் ஜித்து உங்க ஸ்டேட் ஹோக்க எலிஜிபிள் ந கேண்டிடேட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்ல லேன் ரூ கத்த அழக அட்மிட் கார்டம் ஆபிசியல்